0: Amdo kisho mi la shu la bi shi ten ba bi shi la la geng chi vi na amdo kisho mi la shu la bi
1: ཁྱི
2: ཁྱི ཁྱི
1: ལས་ལས་ཏམ་མེལམ་སེ་གེ་སུང་ཤེ་ཏི་དང་པོ་མང་ཅི་ཏི་རི་གེ་རས་ལ་ཧ་པེ་ཏོ་ཉི་ན་ཤེན་བེ་ཏེན་དེ་ལ་ད་ཏེན་ཏི་དོམ་ལ་ཏང་ནང་ཤིང་གེ་ང་ཅི་ཉི་ཡ་ཕོ་ཉང་གོ་ཨུ་དེ་ད་ལ་ཏེ་ཡོང་པེན་ཇུ་མི་མ་ཀུན་གེ་ལུང་ཅི་ཉེན་དེ་ལེ་གོ་ཨུ་དེ་ལ་ཏེ་ཡོང་མེན་དེ་མི་ན་ཏང་ཨ་མ་ཅི་ཉེན་དོ་པ་ཏང་ཅི་དེ་མི་ན་ཏ་ 我们的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那里的人都是在那 ཁྱི ཕྱད མམ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ གསྲ Nevertheless, ane tater konan da ane lungi senda senju ke sendo chama la da ane kani loga ane kago tom chama lo le sungje tom buji pisho ki sungje di yelo ki changje di bigun jala.
2: Top kena ki yelo changje ma lese.

0: singe nam so kon nam chö chiring kun ju si be nang se le chen ti sen chu bi sham lu mu tu ne chen ze kom ju si be nang chen ti zero na
1: seri la ze ser gi shu ma di gen zhou ru mi bu si xin qin le bie da so pian ding yong wei ren ji ji ke ba ke la ying ne bu sun ku qian ze gi kong zhi xin jian da bu cong am sa ma le zhen zu yong shu gen zhi xie bu yin ti ren le zhen na luo le tian ge cuo ya wu ru su qian li ke jian ba bu luo fu wo zhi shu yin
2: 龙我东茶街西里皮街的鱼人车土周阿米西里皮街的鱼人车土周阿米西里皮街的鱼人车土周阿米西里皮街的鱼人车土周阿米西里皮街的鱼人车土周阿米西里皮街的鱼人车土周阿米西里皮街的鱼人车土周阿米西里皮街的鱼人车土周阿米西里皮街的鱼人车土周阿米西里皮街的鱼人车土周阿米西里皮街的鱼人车土周阿米西里皮街的鱼人车土周阿米西里皮街的鱼人车土周阿米西里皮街的鱼人车土周阿米西里皮街的鱼人车土周阿米西里皮街的鱼人车土周阿米西里皮街的鱼人车土周阿米西里皮街的鱼人车土周阿米西里皮街的鱼人车土周阿米西里皮街的鱼人车土周阿米西里皮街的鱼人车土周阿米西里皮街的鱼人车土周阿米西里皮街的鱼人车土周阿米西里 你也没自己
3: 咱们林基出大气血，而李伟让公司娘姐三对吧，比尔盖茨一。这季六子配给钱不提，闽南基错了，收金钱不提给你不是，因为呀，闽南基退了给普脚提的他，端过不来，过得就要骂是，恰就没把过年的呢，让你配给一铺个三不提，小着你是。
1: 光南边落坠机，迷离机门里边没不塞心，今天给三娃洗到前边，过目千余。

0: 那现在林间村，他的三姐妹林间的女朋友龙天妮，听林我们说跟龙天妮，我们说跟龙天妮，过这许边，这是他半年婆娘听到林千言了，听林千言就让他给中年内的林我们给表哥听到喊的，他总得他做个出亲别看言了，听林千言那两个人给年纪点别松懈一点，帮他去吃点许边，那么来给错，上我日常呗，那里呢？那么给看几点这是利用别面对呀，学习。
1: No, ni sanan chi chi xu ben song xin ta mu di yin nan pu chung su nan do bian xie bi di yin. Ang chun ling chen ki tie chi ang chang a gyun xin le wo ye gu chi chu ye jing a dun dun gu tan chu ye sung a ni chu chu chu ye ni gu le wo ngang a tan chu ye ni ge chu dun dun jie yim da ang nan chu par ki xie ba chi tu nan keng a gyun xin ba san la yin.
0: 提醒，现在咱们听见村里正开春春季的CTP歌声传情，CTP安排你写不谈，口音开的不张，有卫生间表演陈老师写不谈，内里正的内心难嘛些，基地地段连接的股票能够一年个收益。
1: 那参加我们去口音区，第五学期的现在是南京区查找，陈明乐他们来训练谈谈内心从不后悔训练，慢慢有你训练了手背，手背怎么着呢？把推荐那收音。
0: 就是想把孩子训练看呢，给他看不下，可能给朋友那么。